ஆகாஷ்வாணி கொல்கத்தா கீதாஞ்சலி ஒச்சின் தல்மாக்கன் பூன்சாய் முறைகள் துறை கேட்டுட துறை மீட்டர் எஹோபின் திகிஞ்சா சாந்தடியாக்கடா.